4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணை திங்கள் 3ஆம் நாள் ஜூன் 17 புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு. இன்றைய தமிழ் முதல் நிகழ்ச்சியில் குரல் முதம் தகவல் நேரம் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் அன்ஷிகா, நக்ஷத்ரா, கணேஷ்கா ஆகியோர் வழங்கும் நிகழ்ச்சி, திரை இசை ஆகியன கேட்கலாம். குரல் அமுதம். இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். பொருள்: உலகத்தையெல்லாம் அரசன் காப்பாற்றுவான், நீதிமுறை கிடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த முறையே காப்பாற்றும். மீண்டும் குரல்: இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின். குரல் எண் 547, அதிகாரம் செங்கோன்மை.

தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இழியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வேளாண் பெருமக்களுக்கும் மீனவர்களுக்கும் விசேஷ எச்சரிக்கை ஏதுமில்லை என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்று வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசிச் நாளை காலை 6:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சுவராஜ்தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 சகிதீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரட்டாங் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சகிதீப்பிலிருந்து சுவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 மணிக்கு சுவராஜ்தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சுவராஜ்தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லவிருக்கிறது. சகிதீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 சகிதீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 19 தேதி காலை 5:30 சுவராஜ்தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி சென்டினர் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய இரவு 8 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி தொடர்வது சிறுவர் பூங்கா, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. இன்றைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை அன்ஷிகா, நக்ஷத்திரா, கணிஷ்கா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சியை ஒரு திரையிசை பாடலோடு தொடங்குவோம் நேர்களே.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பாப்பா,

0: உலகம் சுற்றும் வாடிவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து அனிஷ்கா, நக்ஷத்ரா, கனிஷ்கா ஆகியோர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: பாப்பா, உங்கள் பேர் என்ன?
2: வன்சிகா.
1: வன்சிகா. வன்சிகா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் KG 2 படிக்கிறேன்.
1: KG 2 படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
2: நான் அனந்த மார்க்கால படிக்கிறேன்.
1: அப்படிங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
2: சோறு.
1: சோறு. என்ன குழம்பு?
2: டால்.
1: சோறு ரொம்ப பிடிக்குமா, இட்லி தோசை ரொம்ப பிடிக்குமா, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: சோறு.
1: சோறு தான் பிடிக்குமா? இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ண வந்திருக்கீங்க இல்லை, இன்னைக்கு முதல்ல என்ன சொல்ல போறீங்க நீங்க?
2: நான் டைம் சொல்ல போறேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில் தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி விட அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சம் நாங்கள் சிரிச்சிருச்சு.
1: ரொம்ப அருமையாக பாடுங்க. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தது?
2: அம்மா.
1: வேற என்ன பாட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க?
2: ட்விங்கிள் ட்விங்கிள்.
1: அப்படியா? சரி பாடுறீங்களே. இப்போ பாடுங்க.
2: ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், about the world so I like a diamond in the sky.
1: ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்போ நீங்க ரொம்ப உள்ளியா இருக்கீங்களே, நீ சாப்பிட மாட்டீங்களா?
2: கொடுங்க. சாப்பிடுவேன். நல்ல முதல் கொஞ்சோண்டு ஆயிட்டு வந்து கொஞ்சம் நான் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்காண்டி கொஞ்சம்
1: போயிட்டீங்க. எக்ஸசைஸ் பண்றீங்களா? என்ன எக்ஸசைஸ் பண்றீங்க?
2: எல்லா எக்ஸசைஸும் பண்றேன்.
1: எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. என்ன சொல்ல, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்து ஜானி ஜானி. ஜானி ஜானி, எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெலிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யூர் மவுத்
1: எந்த வடையா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு?
2: இதுவும் அம்மா தான்.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா?
2: இன்னொன்று இருக்கு.
1: ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு?

0: பார்த்து சொல்லி கொடுப்பாங்க, நான் மறந்துடுவேன்னு அம்மா திருப்பி சொல்லி கொடுத்தாங்க.
1: ஓஹோ, ஸ்கூலில் படிக்கிறது வந்து இங்கே வீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அம்மா சொல்லி கேட்டுக்குவீங்க?
0: நான் நைட்டுக்கு அதுக்கப்புறம் நைட் கொஞ்ச நேரம் நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கொஞ்ச நேரம் நான் எழுந்திருப்பேன், விளாடுவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு நான் படிப்பேன். கொஞ்ச நேரம்
1: படிப்பீங்க? நல்லா படிப்பீங்களா? ஸ்கூலில் கிளாஸில் என்ன ரேங்க்ல வருவீங்க நீங்கள்?
0: ஃபர்ஸ்ட் ரேங்க்
1: வருவீங்களா? நல்ல பிள்ளை வன்ஷிகா, ரொம்ப நல்லா பாட்டு பாடினா, ரைம் சொன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கேட்டுட்டுமா? கேட்டுட்டுருக்கேன். உங்கள் பேர் என்ன?
2: நக்ஷத்ரா.
1: நக்ஷத்ரா, ரொம்ப அருமையான பேர் நக்ஷத்ரா. நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஃபோர்த்து.
1: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
2: பிஎம் ஸ்ரீ கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் பத்ராபூர்.
1: பத்ராபூர் படிக்கிறீங்க. எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? கிளாஸ் என்ன ரேங்க் வருவீங்க?
2: ஃபர்ஸ்ட் ரேங்க்.
1: உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னது? உங்களுக்கு
2: மேகி.
1: மேகியா? அதான் சாப்பிடுவீங்களா?
2: இல்லை, என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிடுவேன்.
1: எப்பவும் அதை சாப்பிடுவீங்களா? எப்போ தான் சாப்பிடுவீங்களா மேகி?
2: எப்பயாச்சும் சாப்பிடுவேன், எனக்கு ஆசை இருந்தால்.
1: ஆசை இருந்தால் சாப்பிடுவீங்க. சரி, இந்த நிகழ்ச்சி என்ன சொல்ல
2: போகிறீங்க? கவிதை.
1: என்ன கவிதை சொல்ல போகிறீங்கம்மா?
2: முயற்சி பற்றிய கவிதை. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். வெற்றி. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமோ என்று வருந்தாதே, நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உன்னால் ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிக்க முடியும். முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசித்தால்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு எழுதி கொடுத்தது?
2: எங்கள் அம்மா.
1: அம்மா எழுதி கொடுத்தாங்களா? நீங்கள் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சது. இதுபடி நடக்கணும். உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா உங்களுக்கு?
2: அது எப்படி சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே பிடிக்கும்.
1: ரெண்டு பேருமே பிடிக்கும். சரி, நீங்கள் கேட்டாலும் உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்களா? அப்பா வாங்கி கொடுப்பாங்களா, அம்மா வாங்கி கொடுப்பாங்களா?
2: ரெண்டு பேருமே வாங்கி கொடுப்பாங்க.
1: சரி, ஸ்கூல் போயிட்டு வந்து என்னென்ன செய்வீங்க வீட்டில்?
2: ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் படிப்பேன் கொஞ்ச நேரம், அப்புறம் விளையாடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன்.
1: செல்ஃபோன்லாம் பார்ப்பீங்களா?
2: ஏதாச்சும் படிப்புக்கு தேவைப்பட்ட மட்டும்தான் பார்ப்பேன்.
1: செல்ஃபோன்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடாது, அதனால கண்ணுக்கு கேடும் சொல்கிறாங்க, பார்க்கக்கூடாது. டிவிலாம் பார்ப்பீங்களா?
2: ஆ, டிவி பார்ப்பேன்.
1: என்ன பார்ப்பீங்க டிவியில்?
2: கார்ட்டூன், சீரியல் எல்லாமே பார்ப்பேன்.
1: அது ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் நேரம் மட்டும் பார்ப்பேன்.
2: இல்லை, கொஞ்ச நேரம் மட்டும் பார்ப்பேன்.
1: மற்ற நேரங்களில் படிப்பீங்க. வேறு என்ன சொல்ல போகிறீங்க நிகழ்ச்சியில்?
2: பாரதியார் பாட்டு. பாரதியார் எற்ற நகர் பாரதி, இனியற்ற பாரதி, மீசை வளர்த்த பாரதி, மிதுக்கான பாரதி, பாப்பாவிற்கு கற்கண்டு பாடல் தந்த பாரதி, முண்ட அசு பாரதி, அவன் முத்தமர்த்தே சாரதி.
1: பாரதியார் உங்களுக்கு தெரியுமா? யாரு?
2: அவங்க வெள்ளை கலர் தொப்பி போட்டிருப்பாங்க,
1: தலைப்பாகை கட்டியிருப்பாரு. அவர் யாருன்னா, அவர் வந்து நமது இந்தியா சுதந்திரத்திற்கு ரொம்ப பாடுபட்டவர். அவர் அவர் பாப்பாக்கெல்லாம் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, கேட்டிருக்கீங்களா நீங்க? ஓடி விளையாட பாப்பா, கேட்டிருக்கீங்களா?
2: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: படிக்கல? அதுக்கும் படிங்க. நல்ல பாரதியார் கவிதைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காரு பாரதியார். வேற நம்ம சொல்ல போறீங்க?
2: ஒரு மோட்டிவேஷனல் கதை.
1: கதை சொல்லுங்க.
2: அது உலகம் ஆரம்பித்த போது அந்த கதை. அப்போ வந்து கடவுள் வந்து இந்த அனிமல்ஸ், குருவி எல்லாத்திட்டையும் சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு டே சொல்கிறேன், அந்த டே படி நீங்கள்லாம் வந்து எந்த கலர் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே வந்து மீனெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது நாளே அனிமல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் மூணாவது நாள் வந்து குருவி, எத்தனை விதமான குருவி பறவைலாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கலர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலர்லாம். அது ரொம்ப தூரத்தில் ஒரு பறவை இருக்குது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு கலர் வேணும்னு வரும். மழை, புயல், காற்று எது வந்தாலும் கஷ்டப்பட்டு வரும். நைட்டும் ஆயிடுச்சு, சாமிட்டு பெயிண்ட் பாக்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் தான் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த குருவி எப்படியும் வந்து சேர்ந்தோன்னே கடவுள்கிட்ட சொல்லிச்சு, கலர் தாரீங்களா அப்புடின்னு. அப்போ வந்து சாமி சொன்னாங்க, இல்லைன்ட்டு முடிஞ்சிச்சு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அப்புடின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்க அப்புடின்னு. அப்போ சாமிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எல்லா கலையிலும் கொஞ்சம்

0: உனக்கு தெளிச்சு விடுறேன் அப்படின்னு. அதுலேருந்து வந்தது தான் நீலவந்த களி.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. வேற என்ன இந்த கதை யாருக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு?
0: இல்லை, ஃபோனில் பார்த்தேன்.
1: ஃபோனில் பார்த்தீங்களா? வேற என்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்கு?
0: அவ்வளோதான்.
1: நட்சத்திரம் அருமையான கதை, பாட்டு, நிறைய மோட்டிவேஷனல் கதை சொன்னாங்க, கவிதைலாம் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாரும் கைக்கு தட்டுவோமா? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேரு கனிஷ்கா.
1: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஃபிஃப்த் படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூல்ல?
2: விகேவி ஸ்கூல்ல.
1: விகேவில படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா?
2: நல்லா படிப்பேன்.
1: கிளாஸ்ல என்ன ரேங்க் வருவீங்க?
2: செகண்ட்.
1: டியூஷன் போறீங்களா நீங்க?
2: இல்ல,
1: டியூஷன் போல. ஸ்கூல்ல படிக்கிறதா? வீட்டுல வந்து படிப்பீங்க?
2: வீட்டுல வந்து படிப்பேன். அதுக்கு அப்புறம் அபாகஸ் போவேன். அபாகஸ் போவோம்னா? அபாகஸ் நான் மல்டி ஆட் பண்ணனும். அதுல
1: அதை கத்துக்க போறீங்க?
2: ஆமா.
1: நீ நிகழ்ச்சி என்ன சொல்ல போறீங்கப்பா?
2: திருக்குறள்.
1: திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: ஆமா
1: சொல்லுங்க.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்று உலக தீ நாள் சுட்ட பொன் உள்ளாரம் ஆராதே நாவின் நாள் சுட்டவடு கர்க கசடர கற்பவை கற்றபேன் நிற்காதற்கதக நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று இன்னா செய்தாலே ஒருத்தல் அவன் நான் நன்னயம் செய்திவிடல் உள்ளோதோ எல்லாம் உயர் உள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமே நீற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை செல்வத்து செல்வம் செய் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மேப்பொருள் காணுவது அறிவு.
1: தெரியுமா உங்களுக்கு? சரி, இதோட மீனிங்ஸ்லாம் இதோடைய பொருள்லாம் உங்களுக்கு தெரியுமா?
2: இல்லை,
1: தெரியாது. இதெல்லாம் கற்றுக்குங்க. திருக்குறள் வந்து, திருக்குறள் எழுதுனது யார் தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் இந்த திருக்குறள் எல்லாத்தையும் எழுதினாரு. நிறைய அர்த்தங்கள் நிறைந்தது. நல்லா படிங்க, இதுக்கு அர்த்தங்களும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வேற என்ன சொல்ல போறீங்கப்பா?
2: வேற ஒன்றும் இல்லை.
1: அப்படியா? ரொம்ப அருமையாக திருக்குறள் சொன்னார் தம்பி. எல்லாரும் கை தட்டுவோமா?
3: சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் இதுவரை அன்ஷிகா, நட்சத்திரா, கணிஷ்கா ஆகியோர் வழங்கிய நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்ந்து சில திரைசெய் பாடல்களை கேட்போம் நேர்களே.

நேர்களே, பாலைவனமாவதற்கும் வறட்சிக்கும் எதிரான போராட்ட தினமாக ஜூன் 17 அனுஷ்டிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பாலைவனமாவதற்கு எதிரான மாநாட்டுக் குழுக்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்படுபவர்களும் இந்த தினத்தை உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். பாலைவனமாவதற்கும் வறட்சிக்கும் எதிரான இந்த தினத்தின் போது பாலைவனம் ஆவதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான மனநிலையை தூண்டுவதற்காகவும் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதற்குரிய ஒரே நடவடிக்கை சகல மட்டத்திலுமுள்ள மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதே ஆகும்.

பெற்றார்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள். சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் குரல் அமுதம், தகவல் நேரம், கால்நடைகளுக்கு எஃப்எம்டி தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம், திரைசை ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.